வணக்கம், நான் உங்கள் அஸ்வினி, மின்னல் FM அறிவிப்பாளர். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாபுவான் FM இல் மட்டுமே ஸ்வர போசிஷன் அந்த